0: ரெண்டே அங்கோலும் போய் ஓய் ஓயரா மறக்க பொருட்டு வந்துடுவோம் கேச்சேச்சா மறக்க பரவாயில்ல
1: Double J.